ஆமத்தில் உம்ரேத்தேன் தாஜிச்சிட்டு நடந்தார் ஓல் மாதால் கொண்டு மறைக்கே அரைஞ்சியாங்க ஓழுமாய் ஓய் ஓயரா மறக்க குரோட்டு வந்துடுவோம் மறக்க பரவாயில்ல.